பகத்லா ஹரிவரா படுவல் பக்கடி வாங்கி வல் பப்படி மத்தியாத்த துளு தொழில் தூடா காசரு முழான்னு கிழிரா தாடி மகத்லா ஹரிவரா அன்னு படுவல் பக்கடி வாங்கி வல் பப்படி மத்தியாத்த துளு தொழில் தூடா